இட்லி, வட்டு, சம்பார் சட்னி, மசால் தோசை, ரவா தோசை, கேசரி பாத், வங்கி பாத், புரி சாக், சௌசௌ பாத், குலாப் ஜாமுன், ரசகுல்லா, கேரட் ஹல்வா, பாசுந்தி, என்னைக்கு ஹேலி.